0: நேயர்களுக்கு அன்பு நிறைந்த மத்திய வணக்கம். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியர்களில் மொரிஷியஸ் வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒலிபரப்பாகும் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை கேட்பீர்கள்.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: உங்கள் இன்றைய நாள் நம்மை பொங்கட்டும், தீமை எரியட்டும், புதுமை பொங்கட்டும், மடமை எரியட்டும், நன்மைகள் பெருக. இதோ பக்தி பாடல் ஒன்றை

பக்தி பாட்டுக்கு வழக்கப்படியாக வருவது குரல். தினம் ஒரு திருக்குறள். வாழ்க தமிழ், வாழ்க குரல் நெறி. இன்றைய அதிகாரம் விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி.

0: சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக 1:45 வரை அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் முத பாடல்.
2: விருந்தோம்பல்.
3: இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு.
4: Le motif pour lequel il faut conserver ses biens et vivre la vie domestique et d'exercer l'hospitalité et d'aider les autres.
3: விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று.
4: Même s'il s'agit d'ambroisie, il ne s'y est pas d'en manger seul, laissant son hôte dehors. Celui qui tous les jours accueille ceux qui viennent vers lui ne connaîtra jamais la misère. De bon cœur, Lakshmi, la fortune, demeurera chez celui qui fait bonne mine à ses hôtes.
3: இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்.
4: Celui qui sert à manger à ses hôtes d'abord et mange ensuite ce qui reste, a-t-il besoin d'ensemencer son champ?

0: La fleur Anitya se fane dès qu'on la sent. De même, l'hôte s'attriste à la vue d'un visage inaccueillant.
1: ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாறு, அது நாளைய கூட இருக்கலாம்.

இது மொரிஷியசு வானொலி. உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் ஊக்கமூட்டும் மேற்கோள்கள். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன்.

உங்கள் வாழ்வில் சில நேரம் தொடர கஷ்டங்கள் வரலாம். அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள். மனம் திணறாதீர்கள், அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுகள்.

அன்றைக்கும் இனியவே இன்றைக்கும் இனியவே என்றும் இனியவே திரைப்பட வரிசையில் இன்னிசை பாடல்கள், இன்பச்சுவை பாடல்கள், இன்சுவை தரும் பாடல்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு உடல் நலம் குறைப்பு, உடலில் ஆரோக்கியம் பொங்க, முகத்தில் சிரிப்பு பொங்க, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க என்று வாழ்த்துகிறேன்.

உலகத்திலேயே கடினமான வேலை அம்மாவாக இருப்பதுதான். எந்த பெண்ணும் அழகே பார்த்து அன்பு காட்டுவதில்லை என்பதற்கு எடுத்து காட்டாக இருக்கும் இறைவனின் படைப்புதான் தாய்மை. ஆம்நியர்களே, நாம் அழைத்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 மற்றும் 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் மற்றும் என் இசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். வருடைய அன்பர்களே, முதன் முதலாக முருகனின் அருளை பெற்று நம் நிகழ்ச்சியை தொடங்குவோமாக.

0: வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது ஒளவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் இளமையர் கல் என்றார். அதாவது இளம் பருவத்தில் நாங்கள் கற்க வேண்டும். ஒளவையார் said in the book of ஆத்திச்சூடி, when you are still young, learn, study. So let us follow the pathway of ஒளவையார், because ஒளவையார் said the right word.
1: வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். தென்கிழக்கு சீமையில் இருந்து வந்துள்ள இந்த

பருடி அன்பர்களே, இந்த இரவு நேரம் அந்தி மாலை நேரமா? இந்த நேரத்தில் நாங்கள் இசை அருவியை கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடலை உங்களுக்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை இதோ உங்களுக்கு.

வானொலி அன்பர்களே, நாங்கள் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி நாங்கள் வேற மாறி என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன்சை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.